சுவே தார் போயே ஜந்து நான் கொந்தியா கண்டனயந்து வந்தன் மான் போய் சுவை பய கிருத்னச்சி சவ்குயி நத்